0: மசாலா, ஸ்பெஷல் காளா மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, சாம்பார் மசாலா, பன்னீர் மசாலா, சிக்கன் மட்டன் மசாலா.
1: மக் ஆஜச் வாப்ரா, ஸ்வாதிஷ்ட அணி கெமிக்கல் விரஹித் பிரதமேஷ் மசாலே.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி.

இங்கிலீஷ் போலூரே ஹோட்டல் கோலூரே கிட்டுபிட்டு போலூரே ஹோட்டல் கோலூரே நிக்கல மேரா ஜுலூஸ் பேண்ட் பாஜே கே சாத் ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி ரோஜ் மேரி சலாமி கோ தோப் சலேகி பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் பம் ப